கல்யாணத்தோட கூட மாதிரி சாத்தியம் அப்படின்னா தனக்கே ஜின்னி கதர் நபரி மேலே தக்த் பட்டாயா சாங்கியம் ஜே விக்கா மே அமலாம் வல்தே குஜ் நீ மேரே பல்லே ஜே விக்கா தேரி ரஹமத் வல்தா பல்லை பல்லே பல்லே தான் பல்லை பல்லே பல்லே உஸ் ரஹமத்தா பக்ஷியா சத்கா எக் ஃபிர தோ ப்ரூஹாத்தே தஸ்தக் தே ரே மன்தீப் சிங் பெனிபால் வலோ ஆப் சப் நூ ஷுப் ஸ்வேர் குட் மார்னிங் சத் ஸ்ரீ